தார அணியரு கமந்த கோரடா, தமக்கு தாரை அணியரு கமந்த கோரடா. பஞ்சு சஸ்திர பிரவான், பஞ்சு சஸ்திர பிரவான், பஞ்சு சஸ்திர பிரவான், கிதே சஸ்திர.

காக்க கதமுஷ ராஷினி ஏந்தில் குணது கர்த்துராம் பாசால் பாஷத் நசன் தில் தே வேடே சானன் ஹோசி தில் தே வேடே சானன் ஹோசி தூர்க்கு நாதே சர்னா நிஸ்சே கர்னா ਦਿਲ ਦੇ ਵੇੜੇ ਚਾਨਣ ਹੋ ਸੀ ਦੂਰ ਕਿਨਾਂ ਦੇ ਚਰਨਾ ਨਿਸ਼ਚੇ ਕਰਨਾ ਜੇਕਰ ਸੰਤਾਂ ਨਾਲ ਗੰਢੀਵੇਂ